ஃபிஃப்டித் வீக் ஆஃப் ரூட்டட் இன் ஹிஸ் வேர்ட். அவருடைய வசனங்களின் வேரூன்றுதல் என்ற பாட தலைப்பில் 50வது வாரமாக இந்த பாடத்தை பார்க்கின்றோம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், கிரீட்டிங்ஸ் டு யூ இன் த நேம் ஆஃப் கிரைஸ்ட், வேர் எவர் யூ ஆர் மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர். காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஐ எம் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், a preacher at the Church of Christ in Amali Nagar in Dindukal of Tamil Nadu at India. Naan Asi Joseph Sagayaraj, Indiyavin Tamil Nadil Dindukal Amali Nagaril ulla Christian sabaiyil ooliyaraga irukiren. In this 50th week of Bible study under Rooted in His Word program, let's examine the history of Abraham's prayer to the Lord to spare the cities of Sodom and Gomorrah. இந்த 50வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில், சோதோம் கொமோரா நகரை காப்பாற்றும்படி ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணின வரலாற்றை ஆராய்வோம். From Genesis 18:23-33 verses. ஆதியாகமம் 18 அத்தியாயத்தில் 23-31 வசனம் வரை நாம் இதை பார்ப்போம். 32-33 அடுத்த வாரம் பார்க்க முடியும். What were the sins of Sodom and Gomorrah in the days of Abraham? Abraham in naatkalil Sodom matrum Gomorrahvin paavangal yaavai? The sin of Sodom and Gomorrah refers to the systematic moral corruption and grave wickedness that led to the divine destruction of these biblical cities. Sodom matrum Gomorrahvin paavam endru இந்த விவிலிய நகரங்களின் தெய்வீக அழிவுக்கு வழிவகுத்த அமைப்பு ரீதியான ஒழுக்கக்கேடு மற்றும் கொடிய தீமையை குறிக்கிறது. Well, the specific offenses are heavily debated. The overarching consensus highlights a combination of severe inhospitality, sexual depravity, oppression of the poor and pervasive arrogance.

0: குறிப்பிட்ட குற்றங்கள் குறித்து கடுமையாக விவாதிக்கப்பட்டாலும் கடுமையான விருந்தோம்பல் இல்லாமை, பாலியல் சீர்கேடு, ஏழைகளை ஒடுக்குதல் மற்றும் பரவலான ஆணவம் ஆகியவற்றின் கலவையே பரவலான பாவங்களாக அங்கு இருந்தன என்ற கருத்து உள்ளது. First, lack of hospitality and harassment of strangers. முதலாவது பாவம், விருந்தோம்பல் இல்லாமை மற்றும் அந்நியர்களை துன்புறுத்தது. According to the dominant interpretation of many modern and ancient biblical scholars, the cities committed a serious violation of the law of hospitality. பல நவீன மற்றும் பண்டைய கால வேதாகம அறிஞர்களின் முக்கிய விளக்கத்தின்படி அந்த நகரங்கள் விருந்தோம்பலை கடுமையாக மீறிய குற்றத்தை செய்தன. In ancient Near East, mistreatment and assault of guests and travelers was a deeply held cultural and moral taboo. பண்டைய அண்டை கிழக்கு நாடுகளில் விருந்தினர்களையும் பயணிகளையும் தவறாக நடத்துவதும் தாக்குவதும் ஒரு ஆழமான கலாச்சார மற்றும் தார்மீக தடையாக இருந்தது. The aggressive mob-like demands of the city's inhabitants to recognize the angels who visited alone are seen as the violent violation of the protection of that should be afforded to strangers. லோத்திரம் வருகை தந்த தேவதூதர்களை அறிந்து கொள்ள நகரவாசிகள் காட்டிய ஆக்ரோஷமான கொம்பலான கோரிக்கைகள் அந்நியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பின் மீது ஒரு வன்முறை மீறலாக கருதப்படுகிறது. Second, sexual immorality and violence. இரண்டு, பாலியல் ஒழுக்கக்கேடு மற்றும் வன்முறை. This event is deeply associated with sexual sin throughout the biblical history. வேதாகம வரலாறு முழுவதிலும் இந்த நிகழ்வு பாலியல் பாவத்துடன் ஆழமாக தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. In Genesis 19, the men of the city surrounded Lot's house and forced him to bring out the male guest who had come to Lot's house to have sex with them. ஆதியாகமம் 19 அத்தியாயத்தில் சோதோம் நகரத்து ஆண்கள் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தின் வீட்டுக்கு வந்திருந்த ஆண் விருந்தினருடன் உடலுறவு கொள்வதற்காக அவர்களை வெளியே அழைத்து வருமாறு வற்புறுத்தினார்கள். This attempted gang rape has historically led the identification of the cities with homosexual acts. இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு முயற்சி சம்பவம் வரலாற்று ரீதியாக அந்த நகரங்களை ஓரின சேர்க்கை செயல்பாடுகளுடன் அடையாளப்படுத்த வழிவகுத்துள்ளது. Biblical passages such as Jude 1:7 also describe the sin of these cities as giving themselves over to sexual immorality and going after strange flesh. யூதா 1:7 போன்ற விவிலிய நூல் வசனங்களும் இந்த நகரங்களின் பாவங்களை பாலியல் ஒழுக்கக்கேட்டிற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து அந்நிய மாமசத்தின் பின் செல்வது என்று வகைப்படுத்துகின்றன. Third, social injustice and neglect of the poor. மூன்றாவது, சமூக அநீதி மற்றும் ஏழைகளை புறக்கணித்தல். In the Old Testament, the prophets give a very direct and clear description of sins of these cities. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் இந்த நகரங்களின் பாவங்களை பற்றி மிகவும் நேரடியான தெளிவான வரையறைகளை வழங்கினார்கள். One of the clearest description is found in Ezekiel chapter 16. மிக தெளிவான விவரங்களில் ஒன்று எசேக்கியல் புத்தகம் 16 அத்தியாயத்தில் பின்வருமாறு உள்ளது. 49-50 ஆகிய வசனங்களில் எசேக்கியல் 16:49-50. Look, this was the iniquity of your sister Sodom. She and her daughter had pride, fullness of food, and abundance of idleness. Neither did she strengthen the hand of the poor and needy. And they were haughty and committed abomination before me. Therefore, I took them as away as I saw fit. இதோ 49-50 வசனங்களை வாசிப்போம். எசேக்கியல் 16 அத்தியாயம் 49-50 வசனங்கள். இதோ கர்ப்பமும் ஆகார திருச்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கம் ஆகிய இவைகளே உன் சகோதரி என சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவரிடத்திலும் அவள் குமாரத்திடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவருடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவறுப்பானதை செய்தார்கள். நான் அதை கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். இட் அவுட்லைன்ஸ் த மெயின் டிரான்ஸ்கிரஷன்ஸ் அஸ் ஃபாலோஸ். இது முதன்மையான மீறல்களை பற்றி பின்வருமாறு அறிக்கோடிட்டு காட்டுகிறது. ஃபர்ஸ்ட், ப்ரைட் அண்ட் அரகன்ஸ். ஒன்று, அகங்காரம் மற்றும் பெருமை. செகண்ட், ஈட்டிங் டூ மச் ஃபுட், நெக்லெக்டிங் பீப்புள் பிலோ த பாவர்டி லைன். அளவுக்கு அதிகமாக உணவு உண்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த மக்களை புறக்கணித்தல். அது ரெண்டாவது. தேர்ட், ஃபெயிலிங் டு ஹெல்ப் த போர் அண்ட் நீடி. மூன்றாவது, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவ தவறுதல். ஃபோர்த், டூயிங் அபாமினபிள் திங்ஸ். நாலு, வெறுக்கத்தக்க காரியத்தை செய்தல். There is a word in English called sodomy. Let's look at a little research on it. ஆங்கிலத்தில் சோடமி என்று ஒரு வார்த்தை உள்ளது. அதை பற்றி ஒரு சிறிய ஆராய்ச்சியை கவனிப்போம். Please forgive me for using some vulgar words here, but they are used here for educational purposes. So I hope you will tolerate it.
1: இங்கு சில அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்காக என்னை மன்னியுங்கள். ஆனால் இது கச்சேரியின் நோக்கத்திற்காகவே இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இதை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
0: எட்டிமாலஜி ஆஃப் த வேர்ட் சோடமி. சோடமி என்ற சொல்லின் சொற்பிறப்பியல். சோடமி இஸ் எ லீகல் அண்ட் ரிலீஜியஸ் டேர்ம் ட்ரெடிஷனலி யூஸ்ட் டு டிஸ்கிரைப் செக்ஷுவல் ஆக்ட்ஸ் தட் ஆர் கன்சிடர்ட் அன்நேச்சுரல் ஆர் நான் ப்ரொலிஃபரேட்டிவ். சோடமி என்பது இயற்கைக்கு மாறான அல்லது இனப்பெருக்கமில்லாததாக கருதப்படும் பாலியல் செயல்களை விவரிக்க பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் ஒரு சட்ட மற்றும் மத சொல்லாக இருக்கிறது. அல்தோ இட்ஸ் ப்ரிசைஸ் லீகல் டெஃபினேஷன் வேரிஸ், இட் ஜென்ரலி ரெஃபர்ஸ் டு ஆனல் ஆர் ஓரல் செக்ஸ் பிட்வீன் ஹியூமன்ஸ் அஸ் வெல் அஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பிட்வீன் எ ஹியூமன் அண்ட் அன் அனிமல் பிஸ்டிலிட்டி. அதன் துல்லியமான சட்ட வரையறை மாறுபட்டாலும் இது பொதுவாக மனிதர்களுக்கிடையே குதவழி அல்லது வாய்வழி பாலுறவையும் அத்துடன் ஒரு மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையே பாலியல் செயல்களையும் விலங்கு வழி பாலுறவு குறிக்கிறது. இன் தமிழ் லாங்குவேஜ் வி ஹேவ் எ வேர்டு கால்டு சோதா. தமிழ் மொழியில் சோதா என்று ஒரு வார்த்தை உள்ளது. திஸ் வேர்டு ஆல்சோ மே பி டிரைவ் ஃப்ரம் த வேர்ட் சோடமி. இந்த வார்த்தையும் கூட சோடமி என்ற சொல்லிலிருந்து பிறந்திருக்கலாம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம், பாபேல் கோபுரத்திலே பிறந்தது தமிழ் மொழி. அதுக்கு முன்பு எபிரேய மொழி பேசப்பட்டது. திஸ் தமிழ் லாங்குவேஜ் ஒரிஜினேட்டட் அட் த பாபேல் டவர் இன் பிசி 3500 இயர். ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இஸ் ஆல்சோ தேர் அண்ட் தமிழ் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இஸ் ஆல்சோ தேர். சோ ப்ரீவியஸ்லி ஹீப்ரூ வாஸ் ஸ்போக்கன் ஃப்ரம் தட் ஹீப்ரூ தட் வேர்ட்ஸ் சோடமி might be derived as soda in Tamil. அப்போ முன்னாடி அரபு மொழியில் ஹீப்ரு மொழி பேசப்பட்டிருந்தது. அந்த ஹீப்ரு மொழியில் இருந்த சோடமி என்ற வார்த்தை வந்து இங்க வந்து சோதம் என்ற சொல்லிலிருந்து பிறந்திருக்கலாம். சோதா பையன் இஸ் எ கலோக்கியல் டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் எ பாய் ஹூ இஸ் நேச்சுரலி இன்கம்ப்ளீட் லேசி ஆர் வீக். சோதா பையன் என்பது இயல்பாகவே எதற்கும் லாயக்கற்றவன், சோம்பேறி அல்லது பலவீனமான ஒரு பையனை குறிக்கப்படும் ஒரு பேச்சு வழக்கு சொல்லலாம். மீனிங் அண்ட் லீகல் பேக்ரவுண்ட். பொருள் மற்றும் சட்ட பின்னணி. இன் போத் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கான்டெம்பரரி டெக்ஸ்ட் தி டேர்ம் சோடமி ஹஸ் எ ஸ்ட்ராங் ஸ்டிக்மா அண்ட் ஹஸ் பீன் போர்ட்ரேட் அஸ் எ சின், எ மோரல் ராங் ஆர் அன் அன்லாஃபுல் கிரைம் அகேன்ஸ்ட் நேச்சர். வரலாற்று மற்றும் சமகால சூழ்நிலைகளில் சோதமி என்ற சொல் ஒரு வலுவான களங்கத்தை கொண்டுள்ளதுடன் அது ஒரு பாவம், ஒரு தார்மீக தவறு அல்லது சட்டவிரோதமான இயற்கைக்கு எதிரான குற்றம் என்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்டாரிக்கல் லீகல் ஸ்கோப். வரலாற்று சட்ட வரம்பு. ஹிஸ்டாரிக்கலி த டேம் ஹேட் ப்ராட்லி என்கம்பாஸ்ட் அண்ட் நான் ஜெனிட்டல் நான் ரீப்ரொடக்டிவ் செக்ஷுவல் ஆக்ட் இன்க்ளூடிங் மாஸ்டர்பேஷன், ஓரல் செக்ஸ் அண்ட் ஹோமோசெக்சுவாலிட்டி. வரலாற்று ரீதியாக இந்த சொல் வந்து சுய இன்பம், வாய்வழி புணர்ச்சி மற்றும் ஓரணி சேர்க்கை உள்ளிட்ட பெண்ணுறுப்பு அல்லாத இனப்பெருக்கமற்ற எந்த ஒரு பாலியல் செயலையும் பரவலாக உள்ளடக்கியது. மாடர்ன் கான்டெக்ஸ்ட். நவீன சூழல். இந்த 21st century சோதமி லா ஹேவ் பீன் லார்ஜ்லி ரீபீல்ட். 21st நூற்றாண்டில் இந்த சோடமி ஓரின சேர்க்கைக்கு எதிரான சட்டங்கள்
1: பெருமளவில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. This was most notably the case in the United States with the 2003 Supreme Court ruling in Lawrence versus Texas. குறிப்பாக அமெரிக்காவில் 2003 ஆண்டில் லாரன்ஸ் எதிர் டெக்சாஸ் இந்த இருவருக்கிடையிலான வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் மூலம் இது நிகழ்ந்துள்ளது. However, in many countries, homosexuality remains a criminal offense, even when committed with mutual consent. இருந்தாலும் பல நாடுகளில் பரஸ்பர சம்மதம் செய்யப்பட்டாலும் ஓரின சேர்க்கை ஒரு குற்ற செயலாகவே நீடிக்கிறது. And in some countries, severe penalties are still enforced for the act. மேலும் குறிப்பிட்ட சில நாடுகளில் இந்த செயலுக்கு கடுமையான தண்டனைகள் இன்னமும் அமல்படுத்தப்படுகின்றன. Biblical etymology. மூலம் எதிலிருந்து இது வந்தது? வேதாகம சொற்பிறப்பியலை பார்க்கும்போது, the word is derived from 14th century old French word sodomy, which in turn is derived from the medieval Latin sodomia and the late Latin sodoma, sodom. இந்த வார்த்தை 14th நூற்றாண்டின் பிரெஞ்சு சொல்லான சொதோமி என்பதிலிருந்து உருவானது. இது இடைக்கால லத்தீன் மொழியின் சொடாமியா மற்றும் பிற்கால லத்தீன் மொழியின் சொடாமா ஆகியவற்றிலிருந்து தோன்றியது. The concept is derived from the biblical account of Sodom and Gomorrah in the book of Genesis. இந்த கருத்து ஆதியாகமம் புத்தகத்தில் உள்ள சோதோம் மற்றும் கொமோரா பற்றிய விவிலிய வரலாற்றிலிருந்து உருவானது. Biblical events. இதனுடைய வேதாகம நிகழ்வு என்ன? According to the biblical account, two male angels were sent to the cities of Sodom. It does not mean that there are female angels. Angels are male. Biblia வரலாற்றின்படி இரண்டு ஆண் தேவதூதர்கள் சோதோம் நகருக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இது வந்து பெண் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் நடத்தப்படாது. அப்படியெல்லாம் அர்த்தம், தேவதூதர்கள் ஆண்பால் தான். There, a man, Lot, entertained them. The men of city surrounded Lot's house and demanded that the guests be handed over. They were eager to have unnatural sex. அந்த அங்கு லோத் என்ற மனிதர் அவர்களுக்கு விருந்தளித்தார். அந்த தூதர்களுக்கு நகரத்தின் ஆண் மக்கள் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டு அந்த விருந்தினர்களை ஒப்படைக்குமாறு கூறினார்கள். அவர்கள் இயற்கைக்கு மாறான பாலுறவர்களும் வேட்கையுடன் இருந்தார்கள். எக்ஸ்பிளனேஷன். இதனுடைய விளக்கம் என்ன? கிறிஸ்டியன் அண்ட் ஜூயிஷ் தியாலஜியன்ஸ் ஹவ் ஹிஸ்டாரிக்கலி இன்டர்பிரட்டட் திஸ் ஈவென்ட் எ த்ரெட்டன் ஹோமோசெக்சுவல் கேங் ரோப் அஸ் எ டிஃபைனிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ராங் செக்சுவல் இமோராலிட்டி. கிறிஸ்தவ மற்றும் யூத இறையியலாளர்கள் வரலாற்று ரீதியாக இந்த நிகழ்வை அச்சுறுத்தப்பட்ட ஒரு ஓரின சேர்க்கை கூட்டு பாலியல் வன்முணர்வு தவறான பாலியல் ஒழுக்கு கேட்டின் ஒரு வரையறுக்கும் உதாரணமாக விளக்கினார்கள். ஓவர் டைம் திஸ் டெபினேஷன் வாஸ் எக்ஸ்பேண்டட் பை லீகல் அண்ட் ரிலீஜியஸ் அத்தாரிட்டிஸ் டு இன்க்ளூட் ஆல் ஹோமோசெக்சுவல் பிஹேவியர். காலப்போக்கில் இந்த விளக்கம் சட்டம் மற்றும் மார்க்க அதிகாரிகளால் அனைத்து ஒரு நிச்சரிக்கை நிலையத்திலையும் கண்டிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டது. Eventually, it came to include any unnatural sex act beyond procreation. இறுதியில் இனப்பெருக்கத்திற்கான எதிர்பால் உறவுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு இயற்கைக்கு மாறான பாலியல் செயலையும் இது கண்டனம் செய்தது. அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கல்விசார் கண்ணோட்டங்கள். Biblical scholars and historians point out that the origin of the term is closely tied to cultural and translational interpretations. இந்த சொல்லின் மூல காரணம் கலாச்சார மற்றும் மொழிபெயர்ப்பு இலக்கங்களுடன் மிகவும் பிணைக்கப்பட்டுள்ளது என்று விபிலிய அறிஞர்களும் வரலாற்றாசியும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். Later in the Old Testament, the prophet Ezekiel noted that the sin of Sodom was deeply rooted in excessive pride, stinginess, failure to help the poor and lack of hospitality to the strangers. பிற்காலத்தில் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி எசேக்கியேல் சோதோமின் பாவம் என்பது அதீத ஆணவம், கஞ்சத்தனம், ஏழைகளுக்கு உதவ தவறியது மற்றும் அந்நியரிடம் விருந்தோமலின்மை ஆகியவற்றில் ஆழமாக வேரூன்றியிருந்தது என்று குறிப்பிட்டார். However, the sexual interpretation prevail in biblical history. This led to the creation of the term sodomy to criminalize certain sexual practices. இருப்பினும் வேதாகம வரலாற்றில் பாலியல் சார்ந்த விளக்கமே மேலோங்கியுள்ளது. இது குறிப்பிட்ட பாலியல் நடைமுறைகளை குற்றம் என்று கூறுவதற்கு சோடமி என்ற சொல் உருவாக்கப்படுவதற்கு வழிவகுத்தது. Fourth subsection of this chapter. Abraham's intercession to the Lord for Sodom and Gomorrah. Verses 22-33. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் ஆதியாகமம் 18 அத்தியாயத்தின் 4 உட்பிரிவுக்கு வருகிறோம். சோதோம் கொமோராவுக்காக கர்த்தரிடத்தில் ஆபிரகாமின் பரிந்துரை. 22-33 verses. In this we will read the verses 23-26 first. இதில் முதல்ல 23-26 வசனங்கள் வரை முதல்ல வாசிப்போம். Verse 23. And Abraham came near and said, Would you also destroy the righteous with the wicked? அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கரோட நீதிமானை அழிப்பீரோ? சப்போஸ் தேர் வேர் 50 ரைச்சியஸ் வித் இன் தி சிட்டி, வுட் யூ ஆல்சோ டெஸ்ட்ராய் தி பிளேஸ் அண்ட் நாட் ஸ்பேர் தி 50 ரைச்சியஸ் தட் வேர் இன் இட்? 24 வசனம். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமன்றங்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்க அந்த 50 நீதிமன்றங்கள் நிமித்தம் அதை ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? Verse 25. Far be it from you to do such a thing as this, to slay the righteous with the wicked, so that righteous should be as the wicked. Far it from you. Shall not the judge of all yet do right? துன்மார்க்கரோட 25 வசனம். துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்றான். 26. So the Lord said, If I find in Sodom 50 righteous within the city, then I will spare all the place of for their sake. 26 வசனம் சொல்லுகிறது, அவருக்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமன்றங்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். ஆபிரகாம் First intercession with God for Sodom and Gomorrah. These verses 23 to 25 or 26. Abraham's first intercession on behalf of Sodom and Gomorrah marks a pivotal moment of bold and persistent prayer. Sodom and Gomorrah vukkaga Abraham devanadathil yeredutha mudal parindurai jeyamanadhu Sodom and Abraham kana Abraham udaiya thunichalana vidamayichiyana jabathin oru mukkiyamana velaiye kurikkirathu. As the Lord revealed his impending judgment upon those cities due to their grievous sin, Abraham stepped forward to intercede for Sodom and Gomorrah. அந்த நகரங்களின் கொடிய பாவங்களின் காரணமாக வரவிருக்கும் கர்த்தரின் நியாய தீர்ப்பை அவர் வெளிப்படுத்தும் போது ஆபிரகாம் சோதோம் கோமராவுக்காக பரிந்துரை செய்ய முன்வந்தார். Key arguments and details. முக்கிய விவாதம் மற்றும் விவரங்கள். Theological appeal. Abraham asked, Will you indeed sweep away the righteous with the wicked? He argues that punishing the innocent alongside the guilty would be entirely contrary to the very nature of God. இறையியல் முறையீடு. ஆபிரகாம், நீ நீதிமான்களையும் துன்மார்க்களோடு சேர்த்து அழித்து விடுவீரோ என்று கேட்டார். குற்றவாளிகளுடன் நிரபாரதிகளையும் தண்டிப்பது தேவனுடைய இயல்புக்கு முற்றிலும் முரணானது என்று அவர் வாதிட்டார். The principle of justice. He grounds his plea in the character of God. நீதியின் கோட்பாடு. அவர் யாரு? ஆபிரகாம். தனது மன்றாட்டை தேவனை இயல்பின் அடிப்படையில் அமைத்தார். Furthermore, he famously declared, Shall not the judge of all yet do what is just? மேலும் அவர் வந்து புகழ்பெற்ற விதத்தில் பின்வருமாறு அறிவித்தார். பூமி முழுவதும் நியாயம் இருக்கிறவர் நீதியை செய்ய மாட்டாரா? எவ்வளவு அருமையா கேட்கிறாரு பாருங்க. ஆபிரகாம் ரொம்ப வெரி டாக்டிசியஸ் நெகோசியேஷன். நவ் ஆபிரகாம் அக்செப்டிங் தட் ஹி இஸ் டஸ்ட் அண்ட் ஆஷஸ் ஹம்ப்ளி அப்ரோச்சஸ் காட் அண்ட் பிகின் டு பார்கின் ஃபார் த சேஃப்டி ஆஃப் த சிட்டி. பேச்சுவார்த்தை. நான் தூசும் சாம்பலுமாக இருக்கிறேன் என்று அவர் அதை ஏற்றுக்கொண்டு தாழ்மையுடன் தேவனை அணுகி அந்த நகரத்தின் பாதுகாப்பிற்காக பேரம் பேச தொடங்குகிறார். கர்த்தரிடத்தில் ஹி ஸ்டார்ட் வித் 50 ரைச்சியஸ் பீப்புள் அண்ட் ஆஸ்கிங் இன் ஆர்டர் ஃபார் 45, 40, 30, 20 அண்ட் ஃபைனலி 10. நீதிமன்ற அவர் 50 நீதிமன்றங்களில் இருந்து ஆரம்பித்து 40, 45, 40, 30, 20, 10 என வரிசையாக கேட்கிறார். God's response. Each time Abraham asked if God will spare the city for a certain number of righteous people, God graciously agrees. தேவனின் பதில் ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நீதிமான்களுக்காக தேவன் நகரத்தை காப்பாற்றுவாரா என்று ஆபிரகாம் கேட்டபோது தேவன் வந்து அதை கருணையுடன் ஒப்புக்கொள்கிறார். Since even 10 righteous people could not be found, the negotiation did not prevent the final destruction of the wicked of the city.
2: பத்து நீதிமன்றங்களை கண்டுபிடிக்க முடியாததால் இந்த உரையாடல் துன்மார்க்க நகரங்களின் இறுதி அழிவை தடுக்கவில்லை. However, it did lead directly to God's merciful saving of Abraham's nephew Lot and Lot's family before judgment came.
1: இருப்பினும் அந்த சோதோம் கொமோரா நகரின் மீதான அந்த உடனடி நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பு ஆபிரகாமின் சகோதரின் மகனான லோத்தையும் லோத்தின் குடும்பத்தையும் தேவன் கருணையுடன் காப்பாற்றுவதற்கு இது நேரடியாக வழிவகுத்தது.
2: Next we read the next verses. Verse 27 and 28.
1: அடுத்து நம்ம 27-28 வசனங்களை வாசிப்போம். Verse 27. Then Abraham answered and said, Indeed now, I who am but dust and ashes have taken it upon myself to speak to the Lord.
2: 27 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன், ஆண்டவரோட பேச துணிந்தேன்.
1: Verse 28. Suppose there were 5 less than the 50 righteous, would he destroy all the city of the lake of the 5? So he said, if I find there 45, I will not destroy it.
2: 28 வசனம் சொல்லுகிறது, ஒருவேளை 50 நீதிமன்றங்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமன்றங்களை இங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார்.
1: The dialogue highlights 3 major theological and practical themes.
2: இந்த உரையாடல் 3 முக்கிய இறையியல் மற்றும் நடைமுறை கருப்பொருள்களை எடுத்துக்காட்டுகிறார்.
1: First, dust and ashes. Deep humility before God.
2: ஒன்றாவது தூசும் சாம்பலும், தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் தன்னை மிகவும் தாழ்மைப்படுத்துகிறார்.
1: In verse 27, Abraham used the Hebrew expressions dust and ash, afar and afar. This is a profound acceptance of man's weakness, mortality and insignificance compared to the eternal creator.
2: 27 வசனத்தில் ஆபிரகாம் தூசும் சாம்பலும், அதாவது அஃபார் மற்றும் எஃபேர் என்ற எபிரேய சொற்றொடரை பயன்படுத்தினார். நித்திய படைப்பாளியிடம், அதாவது தேவனுடன் ஒப்பிடும்போது மனிதனுடைய பலவீனம், மரணம் மற்றும் முக்கியத்துவம் இல்லாமை இங்கு ஆழமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கிறது.
1: Dust refers to the physical origin of humanity in Genesis 2:7. From the dust of the ground, God made man.
2: ஆனால் தூசி என்பது ஆதியாகம 2:7 உள்ள மனித குலத்தின் சரீரம் மூலம், இது பூமியின் மண்ணினாலே என்பதும், அந்த பிசிக்கல் ரியாலிட்டி ஆஃப் டெத் இன் Genesis 3:19, டு டஸ்ட் ஹி ஷல் ரிட்டர்ன். ஆதியாகமம் 3:19 உள்ள மரணம் என்னும் சரீர யதார்த்தத்தையும், மண்ணுக்கு திரும்புவாய் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது.
1: இந்த தமிழிலே மண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் எபிரேய மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் தூசி என்பதற்கு அர்த்தமான வார்த்தை தான் உள்ளது. அதனாலதான் ஆங்கிலத்தில் வந்து they translated it as a dust, but in Tamil they translated it as soil. We human beings are not created by soil. Soil was used for create the beast kind, all the animals. But when God created human being, he took the fine dust.
2: அவர் வந்து தூசியை தான் எடுத்து மனிதனுடைய உடலை உருவாக்கினார்.
1: So that only the skin of our human beings are very soft. But
2: all the animals have a rough skin. We can see the difference. Ashes represents worthlessness, sorrow and significance. சாம்பல் என்பது மதிப்பற்ற தன்மை, துக்கம் மற்றும் முக்கியத்துவம் இல்லாமல் குறிக்கிறது. ஆபிரகாம் first establishes that he is not asking God for anything equal to himself by examining his situation. ஆபிரகாம் முதலில் தம்முடைய நிலைமையை சரிபார்ப்பதன் மூலமாக தமக்கு சமமாக எதையும் தேவனிடம் கேட்கவில்லை என்பதை நிலைநாட்டுகிறார். Instead, he balances it with a holy boldness to speak with great reverence. மாறாக அவர் மிகுந்த பயபக்தியுடன் பேசுவதற்கான ஒரு பரிசுத்த தைரியத்தை சமநிலைப்படுத்துகிறார். செகண்ட் பாயிண்ட், the power and logical intercession. இரண்டாவது கருத்து, பரிந்துரையின் வல்லமையும் தர்க்கமும். Verse 28 marks the official beginning of Abraham's famous haggling or negotiation with the Lord. 28 வசனம், கர்த்தருடன் ஆபிரகாமின் புகழ்பெற்ற பேரம் பேசுதல் அல்லது பேச்சுவார்த்தையின் அதிகாரப்பூர்வமான தொடக்கத்தை குறிக்கிறது. Earlier in verse 24, Abraham asked if God would spare the city for the sake of 50 righteous people. முன்னதாக 24 வசனத்தில் 50 நீதிமான்களுக்காக நகரத்தை தேவன் காப்பாற்றுவாரா என்று கேட்டார் அபிரகாம். Instead of abruptly reducing the number, Abraham uses a wonderful rhetorical device in the verse 28. எண்ணிக்கையை திடீரென குறைப்பதற்கு பதிலாக ஆபிரகாம் 28 வசனத்தில் அற்புதமான ஒரு சொல்லாட்சி உத்தியை பயன்படுத்துகிறார். What if 5 are lacking? He frames the question not by focusing on the vast number of wicked people, but by focusing on the small deficiency, only 5. அவர் 50 விட நான் 5 பேர் குறைவாக இருந்தால் என்ன செய்வீர் என்ற ஒரு அருமையான ஒரு கேள்வியை அங்கே கேட்டார் தேவனிடத்தில். அவர் அதிக எண்ணிக்கையான துன்மார்களை மையமாக கொண்டிராமல் சிறிய பச்சாக்குறை, 5 பேர் மட்டுமே குறைவாக இருக்கிறார்கள் என்பதை மையமாக கொண்டு தன்னுடைய கேள்வியை அமைத்தார். In this way, he subtly conveys God's sense of security over innocent people. இதன் மூலம் அவர் அப்பாவி மக்கள் மீது தேவன் கொண்டிருக்கும் பாதுகாப்பு உணர்வை நுட்பமாக வெளிப்படுத்தினார். This introduces a key biblical concept. What is that concept? இது ஒரு முக்கியமான வேதாம்பத்தை அறிமுகப்படுத்துகிறது. என்ன அது கருத்து? God's willingness to save the many for the sake of the few. ஒரு சிலருக்காக பலரை காப்பாற்ற தேவன் தயாராக இருக்கிறார் என்பதே இங்க முக்கியமான வேதாகம கருத்தாக இருக்கிறது. It illustrates that immense value of God placed on righteous people. நீதியின் மீது தேவன் வைக்கும் அளப்பற்ற மதிப்பை, அளப்பரிய மதிப்பை இது எடுத்துக்காட்டுகிறது. Third, God's character. மூன்றாவது, தேவனுடைய குணாதிசயம். God is approachable, just and merciful. தேவன் அணுகக்கூடியவராகவும் நீதியுள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறார். The Lord's response here, if I find 45, I will not destroy it, reveals a comforting truth about the God's nature. இங்கு நான் 45 பேரை கண்டால் அதை அழிக்க மாட்டேன் என்ற கர்த்தருடைய பதிலானது தெய்வீக இயல்பை பற்றிய ஒரு ஆறுதலான உண்மையை வெளிப்படுத்துகிறது. He allows for dialogue. The God of the universe humbly comes to have a real one-to-one conversation with a human. He does not rebuke Abraham for questioning him. அவர் உரையாடலை அனுமதித்தார். யாரு? தேவன். பிரபஞ்சத்தின் மேலான தேவன் ஒரு மனிதனுடன் உண்மையான பரஸ்பர உரையாடலை மேற்கொள்ள தாழ்மையுடன் நெருங்கி வருகிறார். தம்மை கேள்வி கேட்டதற்காக அவர் ஆபிரகாமை கடிந்து கொள்ளவில்லை. ஜஸ்டிஸ் அண்ட் மெர்சி ஆர் கம்பைன்ட். இங்கு நீதியும் இரக்கமும் இணைந்திருக்கின்றன. God revealed that his coming judgment on Sodom was completely just. சோதோம் மீது வரவிருக்கும் தனது நியாய தீர்ப்பு முற்றிலும் நியாயமானது என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். He was not eager to destroy those people. He was patient and willing to show mercy even when there was a hint of justice. அவர் அந்த மக்களை அழிக்க ஆவலுடன் இல்லை. நீதியின் ஒரு சிறு துளி காணப்பட்டாலும் அவர் பொறுமையுடனும் இரக்கம் காட்ட மனமுள்ளதாக இருக்கிறார். Finally, this passage serves as the prime example of intercessory prayer. கடைசியாக இந்த பகுதி பரிந்துரை ஜபத்திற்கான ஒரு முதன்மை மாதிரி முன்மாதிரியாக விளங்குகிறது. It shows that when believers' hearts are deeply humbled and their understanding of God's righteous character in presence is present, they can approach God with great boldness to plead for others. விசுவாசிகளின் இதயங்கள் ஆழ்ந்த தாழ்மையிலும் தேவனுடைய நீதியான குணத்தை பற்றி புரிதலிலும் நிலைத்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் மற்றவர்களுக்காக மன்றாடுவதற்கு மிகுந்த தைரியத்துடன் தேவனை அணுக முடியும் என்பதை இது காட்டுகிறது. நெக்ஸ்ட் கம்ஸ் த 29th and 30 verses. அடுத்து 29-30 வசனங்களை பார்க்கின்றோம். Verse 29. And he spoke to him yet again. Abraham spoke to God yet again and said, Suppose there should be 40 found there. So he said, I will not do it for the sake of 40. 29th வசனம். அவன் பின்னும் அவரோடு பேசி, யாரு? ஆபிரகாம் என் பின்னும் தேவனோடு பேசி, 40 நீதிமன்றங்களுக்கு காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமன்றங்கள் மூலம் நான் அதை அழிப்பதில்லை என்றார். Verse 30. Then he said, Let not the Lord be angry, and I will speak. Suppose 30 should be found there. So he said, I will not do it if I find 30 there. 30th வசனம். அப்பொழுது அவன், யாரு? ஆபிரகாம், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமன்றங்கள் இங்கு காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமன்றங்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். இன் ஜெனசிஸ் 18:29-30 வெர்சஸ் ஆபிரகாம் கண்டினியூட் இஸ் கரேஜியஸ் ரெவரண்ட் நெகோசியேஷன் வித் லார்ட் டு சேவ் தி விக்கெட் சிட்டி ஆஃப் சோதோம் ஃப்ரம் டோட்டல் டெஸ்ட்ரக்ஷன். ஆதியாகமம் 18:29-30 சோதோம் என்னும் பொல்லாத நகரத்தை முழு அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஆபிரகாம் கர்த்தருடன் தமது துணிச்சலான பயபக்தியுள்ள பேச்சுவார்த்தையை தொடர்ந்தார். This verse show a significant shift in Abraham's argument. He reduced his target number of righteous people from 40-30, demonstrating both human humility and the vastness of divine mercy. இந்த வசனங்கள் ஆபிரகாமின் பரிந்துரை ஜபத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை காட்டுகின்றன. அவர் தனது இலக்கான நீதிமன்ற எண்ணிக்கையை 40-30 குறைத்து மனிதனின் தாழ்மையையும் தெய்வீக இரக்கத்தின் பரந்த தன்மையையும் வெளிப்படுத்துகிறார். கீ தீம்ஸ் அண்ட் தியாலஜிக்கல் இன்டர்பிரேஷன்ஸ். முக்கிய கருப்பொருளும் இயற்பியல் விளக்கங்களும். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஆர்கியூமெண்ட். 1st, பரிந்துரையின் யுக்தி. ப்ரீவியஸ்லி ஆபிரகாம் ஹட் பிகன் his bargaining with 50 righteous people and reduced it by 5 and increased it to 45. இந்த வசனங்களுக்கு முன்பு ஆபிரகாம் தனது பேரம் பேசுதலை 50 நீதிமன்றம் தொடங்கி 5 குறைத்து 45 பேராக இருந்தால் போதுமா ஆண்டவர் என்று கேட்டார். இன் வெர்ஸ் 29 and 30 ஆபிரகாம் சேஞ்சஸ் ஹிஸ் பேஸ். இங்கே 29-30 வசனங்களில் நன்றாக கவனிகள் செல்ல, 29-30 வசனங்களில் ஆபிரகாம் தனது வேகத்தை கூட்டுகிறார், மாற்றுகிறார். இட் இஸ் எ ப்ராடர் டிராப் ஃப்ரம் 40-30. அவர் 40-30 வரை ஒரு பரந்த குறைப்பை ப்ராடர் டிராப் செய்து பேசுகிறார். திஸ் ப்ரோக்ரஷன் ஷோட் அபிரஹாம்ஸ் ரியலைசேஷன் How rare justice really was in Sodom. இந்த முன்னேற்றம் சோதோமில் நீதி உண்மையில் எவ்வளவு அரிதாக உள்ளது என்பதை ஆபிரகாம் உணர்ந்து கொண்டதை காட்டியது. It prompted him to lower his target even further in order to save the lives of any innocent people. இது எந்த ஒரு நிரபராதியையும் பாதுகாக்க தனது இலக்கை மேலும் குறைக்க அவரை தூண்டியது. Second point, holy boldness mixed with deep reverence. 2nd, ஆழ்ந்த பயபக்தியுடன் கூடிய

சித்தருடன் பேசும்போது ஆபிரகாம் தான் ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிறான் என்பதை அறிந்திருந்தார். He uses the Hebrew word Adonai, which recognizes God's absolute authority. அவர் கடவுளின் முழுமையான அதிகாரத்தை அங்கீகரிக்கும் அதோனாய் என்ற எபிரேய வார்த்தையை பயன்படுத்தினார். Commentaries often refer to this as holy boldness or shameless of faith, a unique dynamic in which a man so trusts in God's loving nature that he dares to continually plead for mercy. விளக்க உரைகள் இதை பெரும்பாலும் பரிசுத்த தைரியம் அல்லது விசுவாசத்தின் வெட்கமின்மை என்பதை குறிப்பிடுகின்றன என்று குறிப்பிடுகின்றன. இது ஒரு தனித்துவமான இயக்கவியலாகும். இதில் ஒரு மனிதன் தேவனுடைய அன்பான குணத்தை மிகவும் நம்பி தொடர்ந்து இரக்கத்துக்காக மன்றாட துணிந்தார். யாரு? ஆபிரகாம். தேர்ட் பாயிண்ட், ஜஸ்டிஸ் அண்ட் மெர்சி கோஎக்ஸிஸ்ட், நீதியும் இரக்கமும் ஒருங்கே இருத்தல். இன் ஜெனசிஸ் 18:25 ஆபிரகாம் டைரக்ட்லி அப்பீல்ஸ் டு காட்ஸ் நேச்சர் பை சேயிங், ஷல் நாட் த ஜட்ஜ் ஆஃப் ஆல் யட் டு ஜஸ்டிஸ். ஆதியாகமம் 18:25 பூமி முழுவதும் நியாயம் தீர்ப்பவர் நீதியை செய்ய மாட்டாரா என்று முன்கூட்டியே கூறினதன் மூலமாக என்ன செய்கிறார்? த்ரோ காட்ஸ் கான்ஸ்டன்ட் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், ஐ வில் நாட் டூ இஃப் ஐ ஃபைண்ட் 30 தேர். நேரடியாக தேவன் இயல்பை நோக்கி முறையிட்டார். தேவனின் தொடர்ச்சியான உடனடியான பதில் இணக்கத்தின் மூலம், அதாவது அங்கே 30 பேரை கண்டால் நான் அதை செய்ய மாட்டேன் என்பதன் மூலமாக தேவன் என்ன சொல்லுகிறார்? This verse reveals that God does not delight in destruction. இவர் வந்து தேவன் வந்து எந்த ஜனமும் அழிந்து போவதில் பிரியப்படுவதில்லை என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. Rather, God's mercy is so extensive that he is willing to save a vastly corrupt multitude for the sake of a small number of righteous ones. மாறாக தேவனுடைய இரக்கம் மிகவும் விரிவானது. ஒரு சிறிய எண்ணிக்கையிலான நீதிமான்களுக்காக பெருமளவில் சீர்கட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை காக்க அவர் சித்தமாக இருக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்தணும். Fourth point, the saving power of righteousness. நான்காவது கருத்து, நீதியின் காக்கும் வல்லமை. These verses illustrates that the biblical principles that a small number of faithful individuals can have saving and preserving effect on an entire community. ஒரு சிறிய எண்ணிக்கையிலான விசுவாசம் உள்ள தனிநபர்கள் ஒரு முழு சமூகத்திற்கும் பாதுகாப்பு மற்றும் காக்கும் விளைவை ஏற்படுத்த முடியும் என்ற வேதாம கொள்கையை இந்த வசனங்கள் விளக்குகின்றன. In later times, the New Testament metaphors, this reflects the idea of being salt and light to prevent social decay. In Matthew 5:13-14. பிற்காலத்தில் புதிய ஏற்பாட்டு உருவகங்களில் இது சமூக சீரழிவை தடுப்பதற்காக கிறிஸ்தவர்கள் ஒப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும் கருத்தை பிரதிபலிக்கிறது. மத்தேயு 5:13-14 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், வரலாறு மற்றும் கலாச்சார பின்னணி. இன் ஆன்சியன் நியர் ஈஸ்டர்ன் கல்ச்சர், பார்கெனிங் வாஸ் நாட் எ காமன் எவரிடே சோசியல் கான்ட்ராஸ்ட் யூஸ் இன் மார்க்கெட் பிளேசஸ். பண்டைய வாஸ் எ காமன் எவரிடே சோசியல் கான்ட்ராக்ட் யூஸ் இன் மார்க்கெட் பிளேசஸ். இன்றைக்கு கூட these days and nowadays also they are using in markets the bargaining. பண்டைய அண்மைக்கிழக்கு கலாச்சாரத்தில் பேரம் பேசுதல் என்பது சந்தைகளில் பயன்படுத்தணும் ஒரு வழக்கமான அன்றாட சமூக ஒப்பந்தமாக இருந்தது. இன்றைக்கும் கூட பேரம் பேசுதல் நடக்கிறது. By framing this prayer as a negotiation, this history uses familiar human cultural terms to show how closely God is connected to humanity. இந்த ஜபத்தை ஒரு பேச்சுவார்த்தையாக கட்டமைப்பதன் மூலமாக தேவன் மனித குலத்துடன் எவ்வளவு நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதை காட்ட இந்த வரலாறு பரிச்சயமான மனித கலாச்சார சொற்களை பயன்படுத்துகிறது. God allows Abraham to speak freely as a covenant partner, which confirms man's free agency and the importance of intercessory prayer. தேவன் ஆபிரகாமை ஒரு உடன்படிக்கை பங்காளியாக சுதந்திரமாக பேச அனுமதிக்கிறார். இது மனிதனின் சுயாதீன செயல்பாட்டையும் பரிந்துரை ஜபத்தின் முக்கியத்துவத்தையும் உறுதிப்படுத்துகிறது. பின்னாடி யாக்கோபு கூட சொல்வார், ஜேம்ஸ் புக் ஆஃப் ஜேம்ஸ் ஆல்சோ இஸ் டெல்லிங், தி பிரேயர் ஆஃப் தி ரைச்சியஸ் இஸ் அப்சர்வ் பை காட், நீதிமன்றம் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் வந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்வார். நவ் லெட்ஸ் கோ டு த 31 and 32 வெர்சஸ், 31 to 33 வெர்சஸ். அண்ட் ஹி சேட்,
Indeed, now I have taken it up myself to speak to the Lord. Suppose 20 should be found there. He said, I will not destroy it for the sake of 20. 31 verse tells, இது 31 வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன், இதோ ஆண்டவருடைய பேச துணிந்தேன், 20 நீதிமங்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமங்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 32nd verse. Then he said, Let not the Lord be angry, and he'll speak but once more. Suppose 10 should be there, found there. And he said, I will not destroy it for the sake of 10. See the grace of God. 32nd verse. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமன்றங்கள் இங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 10 நீதிமன்றங்கள் நிமித்தமாக அதை நான் அழிப்பதில்லை என்றார். எவ்வளவு கிருபை பாருங்க தேவனுக்கு. 33 வர்ஸ். So the Lord went his way as soon as he had finished speaking with Abraham, and Abraham returned to his place. கர்த்தர் 33 வசனம், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். இன் ஜெனசிஸ் 18:31-33, ஆபிரகாம் கன்க்ளூடெட் ஹிஸ் ஃபேமஸ் நெகோசியேஷன் வித் காட். ஹி சக்சஸ்ஃபுல்லி நெகோசியேட்டட் வித் காட் டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ரைச்சியஸ் பீப்புள் நீடட் டு சேவ் தி விக்கெட் சிட்டி ஆஃப் சோதம் ஃப்ரம் டெஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் 50-10. காட் கிரேஷியஸ்லி அக்ரீட் to spare the city if just 10 righteous people were found. ஆதியாகமம் 18:31-33, ஆபிரகாம் தேவனுடனான புகழ்பெற்ற பேரம் பேசுவதை முடித்தார். சோதோம் என்னும் பொல்லாத நகரத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற தேவையான நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை 50-10 குறைக்க அவர் தேவனிடம் வெற்றிகரமாக பேரம் பேசிவிட்டார். வெறும் 10 நீதிமன்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கூட இந்த நகரத்தை, சோதோம் கொமோரா நகரத்தை காப்பாற்றுவதாக தேவன் கிருபையுடன் ஒப்புக்கொள்கிறார். A closer look at this important passage of scriptures reveals several profound themes. இந்த முக்கியத்துவமான வேதாகம பகுதி உற்று நோக்கினால் பல ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும். சிலவற்றை கண்ணோக்கோங்க. First, continuous suggestion. The negotiation. Abraham continued to reduce the minimum number of righteous people needed to save the city from 50-10. தொடர்ச்சியான பரிந்துரை, பேரம் பேசுதல், நகரத்தை காப்பாற்ற தேவையான நீதிமன்றங்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கையை ஆபிரகாம் குறைத்துக் கொண்டே வந்தார். 50-20, பிறகு 20-10 குறைத்தார். ஹம்பிள் கரேஜ். ஆபிரகாம் வாஸ் டீப்லி அவேர் ஆஃப் ஹிஸ் ஒத்தினஸ், ஃபேமஸ்லி ரெஃபரிங் டு ஹிம்செல்ஃப் அஸ் டஸ்ட் அண்ட் ஆஷஸ். However, தாழ்மையான தைரியம். ஆபிரகாம் தனது தகுதியின்மையை ஆழமாக உணர்ந்திருந்தார். தன்னை தூசம் சாம்பலம் என்று பிரபலமாக குறிப்பிட்டார். However, this feeling did not make him fearful. He approached God with great respect and at the same time courageous perseverance. ஆனாலும் இந்த உணர்வு, எது தன்னை தூசம் சாம்பலம் என்று தாழ்த்திய அந்த உணர்வு வந்து அவரை பயந்தவராக ஆகவில்லை. அவர் மிகுந்த மரியாதையுடனும் அதே சமயம் துணிச்சலாக விடாமுயற்சியுடனும் தேவனை அணுகினார். This shows that as believers we can come to God with our burdens in confidence. விசுவாசிகள் நாம் வந்து நமது பாரங்களுடன், நமக்கு பாரங்கள் நிறைய இருந்தாலும் அவையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்பிக்கையுடன் தேவனிடத்தில் வர முடியும் என்பதை இது காட்டுகிறது. Hebrews 12:1 was tells like that. Let us remove all the burdens and sin, and let us come towards the throne of the God. இப்ரேயர் 12:1 சொல்லுகிறது, பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறோம் ஒழிக்கிறோம் கிறிஸ்தவத்தில் பயபக்தியோடு உறக்கிறோம் சொல்லுகிறது. The extreme minority of 10. 10 என்ற அறுதி சிறுபான்மை. 10 is significant number here because it was the exact size of Lord's family. How we will see the next week. 10 என்பது ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணாகும், ஏனெனில் அது லோத்தின் குடும்பத்தின் சரியான அளவாக இருந்தது. எப்படி அது லோத்தின் குடும்பத்தின் சரியான அளவாக இருந்தது?
லோத்துக்கு எத்தனை மகள்கள் இருந்தார்கள் இதை வந்து நீங்க ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்கே பதில் தெரிஞ்சிடும். யூ பிளீஸ் சர்ச் ஓவர் த பைபிள். There are 10 people in the Lot's family. There is an argument. How it will come to 10? How many daughters he has? You please research over the Bible and you yourself will find out. Otherwise, we will talk about it in the next week. Lot, our manavi, apra yethana magalgal irundhaanga, yethana marumaiyum irundhaanga. அப்படிங்கறத நீங்களே வந்து வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லாட்டி நம்ம அடுத்த வாரம் வந்து நம்ம அதை பார்ப்போம். சோ வித் திஸ் அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், த காஸ்பல் ஃபேம் அண்ட் இன்டர்நேஷனல் பைலிங்குவல் குவார்டர்லி மேகசின் இஸ் பீங் பிரிண்டட் அண்ட் வில் பி ரெடி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் பை 25th ஆஃப் திஸ் மந்த், May 25th. If you wish to have a copy of it, please send me your address by my WhatsApp number. My WhatsApp number is +91 country code 8807338137. Again, I am repeating the number. +91 is the country code 8807338137. Or you can mail me in thegospelflame@gmail.com. thegospelflame@gmail.com. We can send it you to you wherever you are. ஒரு முக்கிய அறிவிப்பு, த காஸ்பல் ஃபிளேம் என்ற நற்செய்தி சுடர் என்ற சர்வதேச இருமொழி காலாண்டுதல் அச்சிடப்பட்டு May 25th என்று டிஸ்ட்ரிபியூஷன் தயாராகிவிடும். உங்களுக்கு அதன் பிரதி வேண்டுமென்றால் உங்கள் முகவரியை எனது வாட்ஸ்அப் எண் கண்ட்ரி கோடு வந்து +91 அண்ட் நம்பர் என்னுடைய போன் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8807338137. நம்பரை திருப்பி சொல்றேன், +91 கண்ட்ரி கோடு, என்னுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8807338137. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய முகவரியை அனுப்புங்க, அல்லது thegospelflame@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. நீங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் நான் அதை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். வித் திஸ் வி கன்க்ளூட் திஸ் வீக் பைபிள் ஸ்டடி ஆன் த டாபிக் ஆஃப் ரூட்டட் இன் இஸ்ரேல். இத்துடன் இந்த வாரத்திற்கான அவருடைய வசந்த வேறு தலைப்பிலான இந்த வாரத்துக்கான வேதம் படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். இஃப் லார்ட்ஸ் வில் வி வில் ஸ்டடி த க்ளோசிங் பார்ட் ஆஃப் த ஜெனிசிஸ் சாப்டர் 18 அண்ட் சாப்டர் 19 ஆன் தி சேம் டே அண்ட் தி சேம் டைம் நெக்ஸ்ட் வீக். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியம் 18 அதிகாரத்தின் நிறைவு பகுதியையும் 19 அதிகாரத்தையும் ஆராய்வோம். மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் டியர் பிரதர் தண்டர் கிட் அண்ட் இஸ் டீம் ஃபார் தேர் எக்ஸலண்ட் ஒர்க் இன் பிராட்காஸ்டிங் தி ஸ்டடி த்ரூ இக்னைட் ரேடியோ. இக்னைட் வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பு பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிட் அவர்களுக்கும் மற்றும் அவரது குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் மிக சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரர் தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listen to this broadcast from beginning to the end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. I request you also to pray for me. Greetings to all of you, my dear brothers and sisters. நாம் மீண்டுமாக சந்திக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே. நன்றி சகோதர சகோதரிகளே. Thank you, brothers and sisters.

கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவக்குரிய அனைவருக்கும் நம்முடைய பிதாவை தேவனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலும் இருப்பதாக விசேஷ மெக்னட் ரேடியோ மூலமாக தேவார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகம் எங்கும் தமிழ் மொழி மூலமாக இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை இணையதளத்தின் எக்னைட் ரேடியோ மூலமாக மிகவும் அருமையாக வெளியெடுத்துக் கொண்டிருக்கிற தாசர்களை தினத்து மாசிருப்பதாக அன்பான தேவன பிள்ளைகளே, இந்நாளை நாம் பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை சொன்னால் உத்தமனாய் இருந்தவர்கள் என்கிற வரையறுப்பட்ட காலத்திலே தேவனுக்கு பயந்து உத்தமனாய் வாழ்ந்த பிள்ளைகளை கொடுத்து நாம் நாளை தியானிக்கப் போகின்றோம். முதலாவது இந்த வார்த்தையை நாம் இங்கே கவனிக்கும் போது தேவன் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவதாக ஆபிரகாம் தேவனிடத்திலே தனக்கு பிள்ளை இல்லை என்கிற ஒரு செயலை அங்கே காண்பிக்கிறார். அப்பொழுது தேவனானவர் அந்த ஆபிரகாமுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். பாருங்கள் பிரியமர்களே, ஆதியாகமும் 17 அதிகாரம் 1 வசனத்தை நாம் இங்கே கவனிக்கும் போது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி பாருங்கள், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று சொன்னார். இதை ஆங்கிலத்திலே நாம் பார்க்கும் போது பாருங்கள் பிரியமர்களே, ஜெனசிஸ் சாப்டர் 70:1, வென் ஆபிரகாம் வாஸ் 99 இயர்ஸ் ஓல்ட் தி லார்ட் அப்ரேடட் டு ஆபிரகாம் அண்ட் சைட் டு ஹிம், I am God ultimately. Walk before me and be blameless. என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப இங்க எதில் பார்க்கும் போது தேவன் உத்தமனா இரு என்று சொன்னார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அதனால எனக்கு முன்பாக நீ என்ன செய், உத்தமனா இரு, walk before me faithfully and be blameless. பார்க்கின்றோம். ஆகினாலே இங்கே நாம் பார்க்கும்போது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இருந்த

Deuteronomy chapter 18, verse 30, you shall be blameless before the Lord your God. அகிலான்பட தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நாம் அவருக்கு முன்பாக உத்தமனாய் நடப்பதற்கு மிக முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கை கொடுக்க வேண்டும் பார்க்கின்றோம். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சற்று ஆழமாக பார்க்கும்போது உத்தமனாக வாழ்ந்த நோவாவை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 6 அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்ளும் போது அங்கே ஆபிராம் இந்த நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்த அந்த செயலை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். அவரை குறித்து தேவன் அங்கே காட்சி சொல்கிறார். அந்த காலகட்டங்களிலே

நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த ரேடியோ மூலமாக எஃப்எம் மூலமாக தேவ வார்த்தை அனுதினம் கேட்டு தன் வாழ்க்கையை மாற்றி அவர் கற்பணித்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் இதே வார்த்தையை நம்மளை பார்த்து பயன்படுத்தி 2026 இந்த காலகட்டங்களிலே என் பிள்ளைகள் சுத்தமும் சன்மார்க்குமா இருக்கிறார்கள், அவர்கள் நோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மளை பார்த்து தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே நாம் இது நோவாவுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்ட வார்த்தை என்று நம்ம நினைக்க வேண்டாம். தேவன் அபிரகாமுக்கும் தேவன், இசாக்குக்கும் தேவன், யாக்கோபுக்கும் தேவன் இருப்பது போல நமக்கும் அவர் தேவனா இருக்கிறார் என்பதை என்ன செய்யும் நம்ம மறந்து கூட கூடாது. ஆகினாலே நம்ம செய்ய வேண்டியது என்ன, வாக் பிஃபோர் பி மீ ஃபெய்த்ஃபுல் அண்ட் பி பிளேமினிஸ் உத்தமனாய் நடப்பதற்கு என்ன செய்யும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் பார்க்கின்றோம். பாருங்கள் பிரிமாறலே அடுத்ததாக இரண்டாவது பார்க்கும்போது உத்தமனாய் பின்பற்றின காலேபை குறித்து என்ன செய்யலாம் சொல்லி இங்கே அறிஞ்சு பார்க்கலாம். காலேப் தேவனுக்கு முன்பாக எப்படி உத்தமனாய் இருந்தது சொன்னால் என்னாகமம் எழுதின புஸ்தகத்திலே பார்க்கும்போது என்னாகமம் அதிகாரம் 14 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 14 அதிகாரம் கவுனிகள் வசனம் 24, என்னுடைய தாசனாக காலேப் வேறே ஆவே உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமனா என்னை பின்பற்றி வாழ்ந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனே சேர பண்ணுவேன் என்று சொன்னான். அவனை சேர, அதாவது என்னுடைய தாசனாக காலே வேறே ஆவியை உடையவனா இருக்கிறபடினாலும் அவர்கள் பிரிமரலே ஆவியே உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் என்று சொல்கிறார். நம்பர்ஸ் சாப்டர் 40:24, பட் மை சர்வன்ட் காலேப் பிகாஸ் ஹி ஹேஸ் எ டிஃபரண்ட் ஸ்பிரிட் அண்ட் ஹேஸ் ஃபாலோ

I will bring into the land into which we went. And he is decisions tensed. Saul versus int. புத்தவனாய் அவனை செய்கிறான் காலே அங்கே இருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மாத்திரம் இதை நாம் உபாகமத்திலே பார்க்கும்போது உபாகமம் 1 தெரிந்து கொள்ளலாம். அதுல கவுனிகள் வசனம் 36 உபாகம் 1 வசனம் 1:36 எம்பினேனையின் குமாரனாகிய காலே மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமனாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். இன்டர்டிமினி சாப்டர் 1:36 எக்ஸ்பெக்ட் காலேப் தி சன் ஆஃப் ஜெபினேனியா ஹி ஷால் ஷி இட் அண்ட் டு ஹிம் அண்ட் டு ஹிஸ் சில்ட்ரன் ஐ வில் கிவ் தி லேண்ட் on which he has intruded because he has wholly forwarded the Lord. Forwarded the Lord. Devane avan pinpatchinaan endru solli paarkindrom. Uttamanaai vaandhaan endru solli paarkindrom. Idhu Yosua vasanam 14 adhigaarathile Yosua

கவனிங்கள். வசனம் 9-14 வாசிப்போம், அதாவது 9 வாசிப்போம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமனாய் பின்பற்றினபடியார், உன் காண்மிக்கு தேசவனுக்கு பின் பிள்ளைகளுக்கும் என்னத்திற்கும் சுதந்திர கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார். பாருங்க, ஜோசுவா சாப்டர் 14:9, அண்ட் மோசஸ் சுவர் அண்ட் தட் டே சேயிங், சூர்லி தி லேண்ட் அண்ட் விச் யுவர் ஃபுட் ஹேஸ் இன்ட்ரோடட் சால் பி ஹேட் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் ஃபார் எவர், பிகாஸ் யூ ஹேவ் ஹூலி ஃபார்வேர்ட் தி லார்ட் மை காட் என்று சொல்லுகிறார். அப்புறம் மோசேவை பார்த்து, அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல, அதே இதில் 14 வசனத்தை நாம் பார்க்கும்போது, பாருங்கள் 14:14 வசனத்திலே, அங்கே இருந்த சசாய், அகிமான், தல்வாய் என்னும் ஏனோக்கின் 3 குமார்களும் காலேப் துருத்தி விட்டு, காலேப் என்ன செய்றான், அவர்களை துருத்தி விட்டு இங்கே பார்க்கின்றோம். அப்ப நோவா தேவனானவர் காலேபை கொண்டு அந்த தேசத்தை சஞ்சரிக்கும்படியாக செய்கிறார் என்று பார்க்கின்றோம். உத்தமனாய் நடந்தபடினாலே முதலாவது பார்த்தோம், ஆபிரகாமை பார்த்து எனக்கு நீ உத்தமனாய் என்று சொல்லி பார்த்தார். வாசித்தோம், நோவா வளர்ந்த காலங்களிலே தேவ நோவாயை குறித்து சாட்சி சொன்னார், அவன் எனக்கு உத்தமனாய் இருக்கிறான் என்று சொல்லி, காலேப் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தபடினாலே அந்த கானான் தேசத்தை பிரவேசிக்க முடியாத ஆசீர்வாதத்தை காலேபுக்கு தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று கவனிங்கள், உத்தமனாய் நடந்த தாவீதை குறித்து நாம் சற்று என்ன செய்வோம், ஆராய்ந்து பார்ப்போம். பாருங்க, 1 ராஜாக்கள் 9 அதிகாரத்தை நாம் சற்று எடுத்துக் கொள்ளும் போது, கவனிங்கள், 1 ராஜாக்கள் 9 அதிகாரம் 4 வசனத்தை நாம் பார்ப்போம்.

பாருங்கள், நான் உனக்கு கட்டளையிட்டு எல்லாவற்றையும் நீ செய்து உன் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மியுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பையானாள் என்று சொல்லுகிறார். நான் உன் கட்டளையிட்டு எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மியுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பையானால் என்று சொல்லுகிறார். அப்ப தாவீது குறித்து தேவன் எவ்வளவு அழகாக அங்கே சாட்சி சொல்லுகிறார் பாருங்கள். அன்பான கிங்ஸ் சாப்டர் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 9 வெர்ஷன் 4 அண்ட் ஹேஸ் ஃபார் யூ இஃப் யூ வில் வாக் பிஃபோர் மீ அஸ் டேவிட் யுவர் ஃபாதர் வாக்கிடு வித் இன்டென்டிலி ஆஃப் ஹார்ட் அண்ட் அப்ரச்சிஸ் டூயிங் அக்ரடிங் டு ஆல் தட் ஐ ஹேவ் கமிட்மெண்ட் யூ அண்ட் கீப் ஸ்பீக்கிங் மை ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் மை ரூல்ஸ். அதனாலே தாவீது தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தார் என்று தேவன் அங்கே என்ன செய்கிறார் காண்பித்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இதே 1 ராஜாக்கள் 15 அதிகாரத்தை நாம் சுற்றி பார்க்கும் போது 1 ராஜாக்கள் 15 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கவுனிங்கள்

பாருங்கள் பிரியமரே, வசனம் 3 அங்கே பார்ப்போம். என் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருக்கவில்லை. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீது இருதயத்தைப் போல் தன் தேவனே கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கவில்லை. தாவீதானவர் தேவன் முன்பாக உத்தமனாய் வாழ்ந்தார், ஆனால் மகனோ அங்கே இல்லை என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அதனால் என் சமூகத்தில் அங்கே பார்க்கும்போது என்னுடைய தசனை என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையுமாய் தாவீது இருந்தது போல என்று சொல்கிறார். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தவர், அவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே அங்கே தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்ந்தார். தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் அடிமுருவம் எடுத்து சாயலாகி அங்கே நம்மை போல் அடிமுருவம் எடுத்து வாழ்ந்தார். ஆனால் தேவனுக்கு அவர் உத்தமனாய் வாழ்ந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாமும் கூட தேவனுடைய இருத்தி கேட்டது போல தாவீதை போல என்ன செய்யும் நம்ம உத்தமனாய் வாழ வேண்டும். அப்போது நம்முடைய பிள்ளைகளும் அங்கே தேவன் முன்பாக உத்தமனாய் வாழ்வதற்கு தேவன் அனுகிரகம் செய்வார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அங்கு சற்று கவனிங்கள், உத்தமனாய் அரசாண்ட ஆசாவை கொடுத்து நம்ம இங்கே பார்ப்போம். அதே 1 ராஜாக்கள் 15 அதிகாரம் வசனம் 14 பார்க்கும் போது, மேடைகளையோ தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமனா இருந்தது. 1 Kings chapter 50 verse 40, but they haste because were not taken away, never their list their heart Asa was wholly true to the Lord all his days. Asa was wholly true to the Lord all his days. எல்லா நாட்களிலும் எவ்ரிடே ஆசா இஸ் காட் இஸ் ட்ரூ ஒண்டர்ஃபுல் டேஸ் ஆசா காட் ஹோப் பிளாமிலிஸ். சோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆசாவை போல எல்லா நாட்களும் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சற்று நம் ஆளுமை பார்க்கும் போது இசைக்கே கூட தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்ந்தான். பாருங்கள், 2 ராஜாக்களை நம்ம எடுத்துக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் வசனம் 20 வசனத்தை சற்று எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள்

வசனம் 20 அதிகாரம் 20 வசனம் 3, ஆ கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் உத்தமனாய் நடந்து ஒரு பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதே நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான், இசைக்க மிகவும் அழுதான். ஆ கர்த்தாவே, நான் முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து ஒரு பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதே நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அந்த விண்ணப்பத்தோடு இசைக்கின செய்த மிகவும் அழுதான் என்று பார்க்கின்றோம். நாமும் கூட தேவசமூகத்திலே தேவனே, முன்பாக நாங்கள் உத்தமனாய் நடப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டு வருகிறோம், ஆனாலும் நீர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை ஆறுதல்படுத்தும்படியாக என்று சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக தேவனுடைய ஜெபத்தை கேட்பார். விசேஷமாக இசைக்கியா அங்கு அழுதான் என்று சொல்லி பார்க்கணும். ராஜாவாக இருந்து இசைக்கு அழுதான். நாமும் தேவசமூகத்திலே கண்ணீர் விட்டு அழும்போது தேவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். பாருங்கள், 2 Kings 20:3, Now, O Lord, please remember how I have walked before you in faithfulness and with a holy heart, and have done when is good in your sight. And Ezekiah wept bitterly. அவன் அழுதான் என்று பார்க்கின்றோம். அதே ஏசையா 38 அதிகாரத்திலே நாம் சுற்றி பார்க்கும் போது, ஏசையா 38 அதிகாரத்திலே வசனம் 3 நாம் இங்கே சுற்றி பார்க்கும்போது, எஸ்ஐக்கே 38 வசனம் 3, ஆ கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து ஒரு பார்வைக்கு நலமானதே செய்தேன் என்பதே நினைத்தல்லும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கு மிகவும் அழுதான் என்று அங்கே பார்க்கின்றோம். அதே ஏசையா சாப்டர் 38:3, அண்ட் சேட் திஸ், ஓ லார்ட், Remember how I have walked before you in faithfulness and with you a holy heart, and have done went in good in your sight. And Ezekiah wept bitterly. இந்த வசனத்தை அப்படியாகவே ஏசாயா அங்கே நமக்கு பதிவிட்டு காண்பித்திருக்கார். அமர்த்தப்படக்கூடாது அன்பானவர்களே. அபிராம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிர் என்று சொன்னார். நோவா தேவனுடைய காலங்களில் உத்தமனாய் வாழ்ந்தான். காலேப் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான், உத்தமனாய் இருந்தான். தாவீதை போல உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கு தேவன் கட்டளையிட்டார். ஆசா அங்கே தேவனுக்கு அவன் எல்லா நாட்களிலும் அவருடைய இறுதிக்கு ஏற்றவர் உத்தமனாய் வாழ்ந்தான். எசேக்கியா தேவனே, நான் உத்தமனாய் வாழ்ந்தேன் என்று சொல்லி ஜெபித்து ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக விண்ணப்பம் செய்தான். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது எஸ்ராவை குறித்து நம்ம பார்ப்போம். உத்தமாய் போதித்த எஸ்ரா அவன் என்ன செய்தான் பாருங்கள். எஸ்ரா

பாருங்கள், அதிகாரம் இஸ்ரா அதிகாரம் 7 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். வசனம் 12, தாவீது ராஜாவாகிய அஸ் தர்ஷ்டாந்த பரலோகத்தின் தேவனாகிய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதக்காரனாகிய இஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூர்ண சமாதானம் உண்டாவதாக வாழ்த்தி எழுதியிருப்பது என்னவென்றால் என்று பார்க்கின்றோம். அப்ப ஒரு ராஜாவதி, அப்ப உத்தமனாக வாழ்ந்த இஸ்ரா, உத்தமனாக போதித்த இஸ்ரா என்று சொல்லி அங்கே சாட்சிப்படுவதை பார்க்கிறோம். இஸ்ரா சாப்டர் 7:12, அர்டாலிக்சிஸ் கிங் ஆஃப் கிங்ஸ் டு இஸ்ரா தே பிரசன்ட் தி ஸ்கிரிப்ட் ஆஃப் த லா ஆஃப் தி காட் ஆஃப் ஹெவன். Yes and now. அஸ்னான வேத பிள்ளைகளே, அங்கே நாம் இதை சற்று நன்றாக படிக்கும் போது உத்தம வேதப்பாரனாகி இஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூர்ண சமாதானம் உண்டாவது என்று வாழ்க்கிறது. அப்ப உத்தம வேதப்பாரனாகிய வேதப்பார காலங்களிலேயே இஸ்ரா மாத்திரம் உத்தமனாய் வாழ்ந்தாள். பிரிவு நாமும் கூட தேவனுடைய வார்த்தை பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே உத்தமமாக நாம் என்ன செய்ய வேண்டும், தூய்மையான உபதேசத்தை உள்ளது உள்ளதுபடியாக வேதத்தின்படியே போதிக்கிறவர்களாக, ஒன்று கூட்டவும் கூடாதபடிக்கு குறைக்கும் கூடாதபடிக்கு உள்ளது உள்ளதுபடியாக தேவ வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், போதித்து உத்தம ஊழிக்காரன் என்கிற பெயரை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. இஸ்ராவை போல நாம் என்ன செய்ய வேண்டும், வேத காரியங்களை உத்தமமாய் போதித்து அவருடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். பாருங்கள் அன்பான தேவன பிள்ளைகளே, உத்தமமாய் வாழ்ந்த நாம் எப்போதுமே மறக்க முடியாத காரியங்களிலே எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் உத்தமனாய் என்று சொன்னது போல, உத்தம என்ற வார்த்தைக்கு நாம் எந்த பிரசங்கம் பண்ணினாலும் இந்த யோபை குறித்து பேசாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் யோபு அங்கே தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்ந்தான். ஆகினாலே உத்தமத்துக்கு பேர் போன யோபை குறித்து பார்ப்போம். யோபு 1:1 மூத்து தேசத்துல யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைங்கிறனுமா இருந்தான். தேர் வாஸ் எ மேன் இன் தி லேண்ட் ஆஃப் ஜிஸ் ஹூஸ் நேம் ஆஃப் ஜாப் அண்ட் தட் மேன் வாஸ் பிளேமிலிஸ் அண்ட் அப்ரைட் ஒன் ஹூ ப்ரை God and turned away from evil. இது பார்க்கிறோம். அதனாலே என்ன பார்க்கும் போது அன்பளவுலே இந்த மனுஷன் தேவனுக்கு உத்தமனாய் சன்மார்க்கனாய் வாழ்ந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்கணுமா இருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதை யோபு 1:8 கூட பார்க்கும்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். அன்பான தேவன பிள்ளைகளே, நல்லா கவனித்திருக்கலாம். இதே ஜாப் 1:1 my servant Job, that there is none like him on the earth, blameless and upright man who fears God and turns away from evil. என்று தேவன் அங்கே கேட்கிறார். அதனால தேவன் அங்கே யோபுவை எவ்வளவு அழகாக காட்சி கொடுக்கிறார். சாத்தானிடத்திலே சவால் அளவுக்கு யோபுடைய வாழ்க்கை இருந்திருக்கு என்று சொன்னால் அன்பவர்களை கவனித்து பாருங்கள். இதே யோபு 2 நான் சற்று பார்க்கும் போது வசனம் 3:9 வாசிப்போம். யோபு 2:3, அப்போது கர்த்தர் சாத்தனை நீ தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாய், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகம் மனுஷனாகிய அவனுமே அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிறுவனமாகபடி நிறுவனமாகும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான் என்றார். சாத்தான் அங்கே
தேவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்திருக்கலாம். நீ என் தாசனை கோப்பின் குணம் வைத்தாயோ என்று கேட்கிறார். அங்கே சாத்தான் எவ்வளவுதான் நீ அவனை கஷ்டப்படுத்தினாலும் அவன் என் மேல் எவ்வளவு உத்தமா இருக்கிறான் சொல்லி தேவன் அங்கே சாத்தானுக்கு சொல்லி கவனிக்கிறோம். Job chapter 2 verse 3 and the Lord said to Satan, have you considered me servant Job, that there is none like him on the earth, a blameless and upright man who fears God and say away from evil. He still holds fast his integrity, although you incited me against him to sternly him without reason. பூமியிலே மிகவும் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிருபணமாகும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் நுட்பத்துக்கு உறுதியாக இருக்கிறான் என்றார். இதுதாங்க அன்பான தேவன். எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் இந்த காலகட்டத்துல கூட தேவன் அப்படி பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான், எவ்வளவோ புத்தத்துல வந்தாலும் கூட நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருக்கிறோம் என்பதை தேவன் அங்கே நம்மளை குறித்து பேசுகிறார். எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் என் முன்பாக அவன் உத்தமனா இருக்கிறான் பாரு. நம்முடைய தேவன் நம்மளை சிச்சிக்கும் போது கூட சில நேரங்களில் உத்தமத்தை அவர் பார்க்க விரும்புகிறார், அவரை பரிச்சித்து பார்க்க விரும்புகிறார். அவருக்கு நம்ம எப்படி பிரியமா இருக்கிறோம், எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிறத நேரத்தில் நம்முடைய விளைவனத்தை கொண்டு நம்மளை சோதித்து பார்ப்பார். ஆனா போதிலும் அதை நாம் வேத வாக்கியத்தை கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பரிசுத்தத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் போது தேவன் என்னை பரிசுத்து பார்க்கிறார். அவர் என்னை அவருக்கு பிரியமனாக நான் இருக்கிறேனா என்பதை குறித்து என்னுடைய விளைவனத்தை கொண்டு அவர் என்னை சோதித்து பார்க்கிறார். அதனாலே தேவனே என்னை சோதித்தாலும் சாத்தானை கொண்டு சோதித்தாலும் நான் உன் குடும்பா குத்தமனாய் வாழ்வேன் என்று நாம் ஒரு பொருத்தனை செய்து வாழ்ந்து காட்டுவோம் என்று சொன்னால் அந்த விளைவினத்திலும் பிறன் பூரணமாய் விளங்கி நம்மளை மிகவும் பரிசுத்தப்படுத்தி பூமியிலே நம்மளை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி நித்திய வழிக்கு சுதந்திரத்துக் கொள்வதற்கும் அவர் நமக்கு என்ன செய்கிறார், இடம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்குவோம். அதனால் என் மன தேவன் பிள்ளைகளே இந்த பட்டியலில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உத்தமனாய் இருப்பதற்கு நமக்கு கொடுப்போம். அபிராமை போல, நோவை போல, காலைவை போல, தாவீதை போல, ஆசாவை போல, எசேக்கியை போல, இஸ்ரவேலை போல, யோபுவை போல நாம் தேவ சமூகத்திலே உத்தமனாய் வாழும்போது தேவன் நம்மளை மிகவும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எக்னேட்டியோ மூலமாக தேவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். நிச்சயமாக தேவன் சோதித்தாலும் நம்முடைய பலவீனத்திலே அவர் பலவீனத்தை பூரணமாய் கொடுத்து நம்மளை மகிமைப்படுத்தி நம்மளை வாழ வைப்பார். நம்ம வைத்த விண்ணப்பத்தெல்லாம் கேட்டு தேவன் நமக்கு பதில் கொடுத்து சந்தோஷமாய் நம்ம வாழுவோம். தேவனுடைய நாமம் தாமே மகிமைப்படுவதாக. ஆமேன். வாய்ப்பு தலைமையில் அனைவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமேன்.